ஏற்றாசு சித்த விசுத்தி பவிச்சு கபீந்திரனும் ராமனே நாராயணன் என்னறிஞ்சுடன் தாமசபாவமகன்னு சசம்பிரமம்.